0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிட்டு நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே அரைஞ்சேன் ஒழுமை ஒழுவழா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மலா சிச்சிட்டுனா மறக்க பெறுவாள்
1: True Original, Aldous Harding returns.